0: ஹலோ,
1: நம்ம வர்சினே, நம்ம வர்சினே, ஹலோ வாலா பாடி ரம் டெஜி பார் கக்கும் சிஜே லைரோ தோன் டு சி கரெதே கெல் மாசு மதன குசேரி கலியுவா தோமத்தாலா பயம் கெலி அடிக்கு எக்கு சிஜே டிகிறான்

0: ஹலோ
1: ஹலோ
0: நம்ம வர்சிலே
2: Merci les bébés de Gobol. Sakate, double sakate, ça soul. Na bonne fête, Kaldor, Nadine Toumabe. Nda si bonne fête, de que discaré de Kaide, de Kadiria, Buna Pierre. Buna Pierre. நவா வர்சிலே ஹலோ
3: மேட்டோ அபக்கர் சம் தங்காய்
2: அபக்கர் சம் தங்காய் வர்சிராவே
3: மார் கரே நெவம் நெவம் நெவம் டிஸ்மால் காபே
2: கா மேவேரிக காபே
3: ஓயோ
2: நெவே மார் டிஸ்மால் டோண்டி அபக்கர்
3: மேரா போன் ஃபில் மார் சமார இப் குர்னா mera bon fir mar kro marum na baya jum mar mari mera bon fir mar delam clear mera bon fir mar gregoire mera bon ben fir mar kro marum ba
2: mera
3: bon fir mar mira bon fe mar ngonum kanija bakar bon fe mar ngonum santala bakar mira bon fe mar ngonum abdel apakal kam mira bon fe mar majelato de full to mira bon fe to
2: merci leya
3: mira bon mar abdrama umar mira bon fe mar yusuf jime
2: Merci Abakar.
3: Ok, merci.
2: Bonne fête.
3: Bonne fête à toi, monsieur.

அண்ணா பின்னாடி ஒரு காலால பொருளாச்சாரா உச்சையம்ப குமாரத்தது ரங்கஞ்சிலாலா அற்காலில் ராணையர் ஒச்சை செய்தோ மாமா تلمن بقني فيها مين تبريه بتن جوكرا خادم خطي القانية مري ودائية تركي لنصاري بلا شريه هيرونا كابن مكافية تاري كريم تنجد تقني وليه شرك بالجامعة كرد ضيئة بورية نيالي بقصولية كمسن بديه بخير